0: ஹரே ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்ல ஜானகி நாயகம் ஸ்ரீராமச்சந்திரம் பஜே ராதிகா
1: நாயகம்
0: ஸ்ரீகிருஷ்ணச்சந்திரம் பஜே ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம
1: ராம ராம
0: ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம
1: தத்த புருஷாய